0: அத்தனைக்கோ சம்யமுன்னி சைத மானாடா பேவாரே தங்கள் கைனா தங்கள் கைனா பெள்ளாலொச்சேவாரே
1: ஹாரிகா ஜல்திகராயிகா.